இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: காது வெள்ள பண்ணி
1: பல்ல
0: உடைப்பேண்டி
1: வீட்டுல.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தாச்சா? 89.4
2: செழித்தையும் தமிழை ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: que se mueve de tener.
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். Here we go. 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: காதல் எல்லார் மனசுலயும் இருக்கு. All we need to do is just feel it.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break. You are listening.

0: noche, ¿qué se puede detener?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்.

0: சென்னையில பட்டய கலப்புற எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566 81234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: Hey, finally it's happening.
0: It's happening.
2: It's happening.
1: Yeah!
3: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
4: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondadunga.
3: July 23 ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 Tamil FM oda radio and social media contest la kalandukittu ஜனநாயகன் திரைப்படத்துக்கான couple passes win பண்ணுங்க.
4: Distributed by Fars Film, energized by 89.4 Tamil FM.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
4: Chennai-oda top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai-la up to 40 lakhs price discount oda unga villa-va book pannunga. Yes, 2BHK-ku 20 lakhs discount, 3BHK-ku 30 lakhs discount and 4BHK-ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
3: In the discount sale event coming Sunday, July 19th, Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111. 054-767-3111. 1 lakh illa, 2 lakhs illa, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
6: Hi Malini, I'm Krishnan. Neither...
7: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
13: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா, 100 பாட்டு போட்டா.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. You are listening.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
1: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
0: In the discount sale event coming Sunday July 19th, Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergerman. Call 054-767-3111. 054-767-3111. 1 lakh illa, 2 lakhs illenge, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
2: Chennai Porur la SS Hyderabad Biryani open pandrappo oru tharamana sambhavam nadandhuchu. Nyabagam irukka?
3: Nyabagam irukku.
2: Adhe maari Dubai la nadakka pogudhu. SS Bucket Biryani thannudaiya 4th kilaya Therala July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
1: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும்.
2: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: பெண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
1: ப்ரோ ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
2: நச்சுனு 100 பாட்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம், 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT குளோபலின் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ், 20 lakhs to 40 lakhs வரைக்கும் பிரைஸ் டிஸ்கவுண்ட்.
1: சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில அப் டு 40 lakhs பிரைஸ் டிஸ்கவுண்டோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. எஸ், 2BHK 20 lakhs டிஸ்கவுண்ட், 3BHK 30 lakhs டிஸ்கவுண்ட் அண்ட் 4BHK 40 lakhs டிஸ்கவுண்ட். கூடவே 15 years ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல் சப்போர்ட்.
0: இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவென்ட் கமிங் சண்டே, July 19th, Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman Lane Nadakkavirukku. Call 054-767-3111, 054-767-3111. 1 lakh illa, 2 lakhs illenge, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
2: Hi Malini, I'm Krishnan. Neither...
3: சொல்லியாகணும்.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: Yo qué sé, boludo, esto no es.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: We'll be back after a short commercial break.
5: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்
6: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
7: கால் 05666 81234
8: ALD properties in 4th ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: அடுத்த 30 மில்லியன் ஏவி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
0: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திரம்ஸ் ஜாக் பாட்ட வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திரஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திரஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
1: இப்பவே உங்க டிக்கெட்டை the uaelottery.ae ல வாங்குங்க.
0: Brought to you by the game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply. சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 05-666-8-1234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: நிஜமாவே இன்னைக்கு நச்சினு 100 பாட்டு இருக்கு. நச்சினு 100 பாட்டு பாட்டு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT Global-இன் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ் 20 lakhs to 40 lakhs வரைக்கும் பிரைஸ் டிஸ்கவுண்ட்.
1: சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில அப் டு 40 lakhs பிரைஸ் டிஸ்கவுண்டோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. எஸ், 2BHK-க்கு 20 lakhs டிஸ்கவுண்ட், 3BHK-க்கு 30 lakhs டிஸ்கவுண்ட் அண்ட் 4BHK-க்கு 40 lakhs டிஸ்கவுண்ட். கூடவே 15 years ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல் சப்போர்ட்.
0: இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவெண்ட் கமிங் சண்டே July 19th, Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergerman la nadakkavirukku. Call 054-767-3111, 054-767-3111. 1 lakh illa, 2 lakhs illenge, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
2: Chennai Porur la SS Hyderabad Biryani open pandrappa oru tharamana sambhavam nadandhuchu. Nyabagam irukka?
3: Nyabagam irukku.
2: Adhe mari Dubai la nadakka pogudhu. SS Bucket Biryani தன்னுடைய 4th கிளையை தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தமிழ் 89.4.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: இடத்துல எந்தெந்த டைம் ஜோன்ல இருந்து எங்களை கேட்டுட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் எங்கிறது கேட்டாலும் ஓகே தான். ஏன்னா அப்பப்போ மெசேஜஸ்லாம் வரும். பட் எனிவேஸ் இந்த ஒன் ஹவர் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனிவேஸ் வெல்கம் பேக் டு 89.4 தமிழ் எஃப்எம். இப்போ விஎன்சிடி வந்து இந்த வாரம் ஃபீஃபா ஃபினாலே வேற வரப்போகுது, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கரெக்டா. அதே மாதிரி விஎன்சிடி வந்து சூப்பராக ஃபினாலே, அதாவது ஃபுட்பால் தீம்ல பயங்கரமான ஒரு இவெண்ட் வந்து இந்த வாரம் உங்களுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப் டு 40 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கே அப்படின்னா, வென் யூ கோ அண்ட் செக் ஒன் ஆஃப் தியர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் சென்னை, கோயம்புத்தூர் ஆர் மதுரை, அண்ட் சென்னையில் இருக்கிற டாப் லொக்கேஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதில் இருக்கிற டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் வைஸ் வர்சா, ப்ளஸ் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் இருக்கிற மற்ற விஷயங்கள் பற்றியில் இந்த ஒரு மணி நேரம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பையிங்கில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் இன்ஃபேக்ட் ஃபில்லாகவே வாங்க போகிறேன், எல்லாமே தெரியும். நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலுமே யூ கேன் கால் தெம், புக் அன் அப்பாயின்மெண்ட் பாக்ரிஜஸ் ஹோட்டலில் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்கள் அவங்களை மீட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் போனீங்கன்னா மட்டும் போதும், இது எல்லா டீட்டெயில்ஸும் தானே அவங்களே சொல்லுவாங்க. ஸோ கால் தெம் அட் 0 5 4 7 6 7 3 1 1 1. ஓகே, ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1. நானே ஒரு 1.5 நிமிஷம் பேச நினைக்கிறேன் ப்ரோ. வெல்கம் பேக்.
1: எஸ் ப்ரோ, அந்த அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்
0: பாத்தீங்களா. இல்ல ப்ரோ, இது ஃபுட்பால் டீம்ல.
1: எஸ் ப்ரோ, அண்ட் ஸ்பெயின் வெர்சஸ் அர்ஜென்டினா அண்ட் ஒய்எம்ஆர் வெர்சஸ் ஈசிஆர்
0: ரெண்டே பேருக்கு தான் போட்டோம்.
1: ஆமா கரெக்ட், அதே மாதிரி தான். அண்ட் மக்களே, அண்ட் இந்த வாரம் ஒன் லாஸ்ட் பிகஸ்ட் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங். ஸோ கண்டிப்பா எங்களோட வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேமை பிளே பண்ணுங்க. அண்ட் கமிங் சண்டே அன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட 40 lakhs வரைக்கும் இந்த சம்மர் சேல்க்கான டிஸ்கவுண்ட் சேல்னே கொடுக்க போறோம். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, பிரபா சம்மர் சேல்னு சொல்றீங்க, ஆடி மாசம் ஆரம்பிச்சிச்சு, ஆடி ஆஃபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மக்களே. அண்ட் ஆனா நீங்க ஆடி ஆஃபர்னு வச்சுக்கோங்க, இல்ல நீங்க வந்து சம்மர் டிஸ்கவுண்ட் சேல் வச்சுக்கோங்க. 2 bedroom வாங்கினீங்கன்னா 20 lakh rupees, 3 bedroom வாங்கினீங்கன்னா 30 lakh rupees, அண்ட் 4 bedroom வாங்கினீங்கன்னா அப் டு 40 lakh வரைக்கும் விஎன்சிட்டியோட எல்லா ப்ராப்பர்ட்டிலையுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். குறிப்பா சென்னை அண்ட் சென்னையில கூடிய ஈசிஆர் அண்ட் ஒய்எம்ஆர் ரெண்டு பேர் தான் போட்டின்ற மாதிரி ECR and OMR ல ரெண்டு பிரீமியம் ப்ராஜெக்ட், ஒன்னு பெவலி ஹைட்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாம் ஷோண்டர் ப்ராப்பர்ட்டி. ரெண்டுமே செகண்ட் ஃபேஸ் லான்ச் பண்ணிருக்கோம். ECR-லையும் OMR-லையும் ஃபர்ஸ்ட் டைம் 1200 1500 dirhams-க்குள்ள ஒரு ஸ்டன்னிங்கான ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். அது இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரோட சேர்த்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரீமியம் ஆஃபர் கிடைக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபெப்ரவரியில் வந்து ஆனிவர்சரி பேஸ்ட் ஒரு ஆஃபர் கொடுத்தோம் வேலண்டைன் அப்போ. அப்புறம் லாஸ்ட் மந்த் நம்ம வந்து 15 lakh ஒர்த் ஆஃப் கார் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம். பட் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம சம்மர் துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மாதிரி சம்மர் சேல். அண்ட் 7th year 2019-லதே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் இந்த வருஷம் 7th edition அண்ட் 7th வருஷமா தொடர்ச்சியா இந்த சம்மர் சேல்ல 2 bedroom-க்கு நீங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர்ல எங்க வாங்கினாலும் 20 lakh rupees ஸ்பாட்லேயே நீங்க பிரைஸாவே டிஸ்கவுண்ட் எடுத்துக்க முடியும். 3 bedroom வாங்கும்போது அப் டு 30 lakh 30 அண்ட் நீங்க வந்து டிஸ்கவுண்ட் எடுக்க முடியும். நீங்க 4 bedroom ஒரு 2000 square feet 2400 square feet இருக்கீங்கன்னா 40 அப் டு 40 lakh டிஸ்கவுண்ட்டும் அண்ட் 15 years-க்கான ரெண்டல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்லாம் நீங்க சேர்த்து ஃப்ரீயா எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட பார்க் ரீஜியஸ் ஹோட்டல் புர்ஜ்மான்ல கமிங் சண்டே உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஃபுட்பால் ஃபேன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஈவெண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். Because in the theme, நாங்க ஒரு ஃபுட்பால் ஃபைனல் அந்த ஒரு ஜோன்ல தான் ரெடி பண்றோம். So property வாங்குறது இட்ஸ் a very very serious thing actually. வந்து அது நம்ம சீரியஸ் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. விஷயங்களை சீரியஸா தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா லைட் ஹார்ட்டடா ஹாப்பியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபேமிலியா வந்து ஒரு ஜாய்ஃபுல் மொமெண்டோட, ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸோ ஒரு கார் பர்ச்சேஸோ நம்ம ஷர்ட் வாங்குற மாதிரி அடிக்கடி வாங்குறது இல்லை ஆக்சுவலா. வந்து நிறைய பேர் வாங்குறீங்க, சந்தோஷம் தான். பட் ஆனா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஒன்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து 4 years 5 years நடக்கிற ஒகேஷனால அதை ரொம்ப ஹாப்பியாக சியர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் தான். இப்படி ஒரு ஈவெண்ட்ஸை ஒன் லாஸ்ட் டைம் அண்ட் நம்ம தளபதி ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா அண்ட் ஒன் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் துபாய் இந்த ஆஃபருக்காண்டி நம்ம கொடுக்க போகிறோம். யூஸ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னால நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, மீட்டிங் வருவாங்க. சண்டே அன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பீங்க, ஸ்கூல்லாம் லீவ் விட்ருக்காங்க. ஸோ வாங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள், சைட்டை பார்த்துட்டு இந்தியாவில் போயிட்டு நீங்கள் அங்கேயும் சைட்டை பார்க்கலாம்.
0: ஓகே, July 19th இஸ் த டே அண்ட் துபாயில் இருக்கிற பார்க் ரிஜஸ் ஹோட்டல் இஸ் த லொக்கேஷன். காலையில் 10 o'clock டு நைட் 8 o'clock இஸ் த டைமிங். பிட்வீன் தீஸ் டைம் எப்போ வேணாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்பர் வந்து 0 5 4 7 6 7 3 1 1 1. ஓகே, 0 5 4 7 6 7 3 1 1. 1. You're listening to 89.4 Tamil FM. பாட்டுலாம் வருது கேளுங்க. ஒரு மணி நேரம் சூப்பரா பேச போறோம் இதை பத்தி.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: பேக் வேன் சிட்டியுடைய சூப்பரான ஒரு ஈவெண்ட் இந்த வாரம் நடக்குது. அதுவும் வந்து ஃபுட்பால் தீம்டில் வேறு பண்ண போகிறாங்களாம். யூஸ்வலாக வந்து கோட் ஷூட்லாம் போட்டு டைலாம் கட்டிட்டு அப்படிலாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் டீமுடைய ஜேர்சி போட்டு தான் வரப்போகிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் போய் அவங்கள வந்து வரப்போகிற 19ஆம் தேதி கமிங் சண்டே நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். 0547673111 தான் நம்பர். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் ப்ளீஸ் கோ மீட் தம். அண்ட் 0547673111 திஸ் இஸ் த நம்பர். பாக்ரேஜஸ் ஹோட்டல் பருதுபாயில் தான் அந்த இவெண்ட் வந்து நடக்குது, காலைல 10 மணியிலிருந்து. அட் சேம் டைம் 20 லேக்லேருந்து அப் டு 40 லேக் வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்
1: ப்ரோ.
0: இப்போ எந்த மாதிரி எந்த சைஸில் வில்லா புக் பண்ணாலும் இந்த ஆஃபர் இருக்கா?
1: எல்லா ப்ராஜெக்ட் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கோயம்புத்தூர் அண்ட் மதுரை ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இந்த ஆஃபர் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலான்ட்டு. அதாவது இந்த ஒரு மேஜர் டிஸ்கவுண்ட் இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வில்லாவே 2 பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு 78 லேக் 80 லேக்ஸில் உங்களுக்கு வருது அப்படின்னா 60 லேக் வரைக்கும் 20 லேக் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3 பெட்ரூம் உங்களுக்கு வந்து 1 crore வருதுன்னா நீங்கள் அதில் டிஸ்கவுண்ட் எடுத்து 80 லேக்கில் நீங்கள் வாங்க முடியும் ஆக்சுவலான்ட்டு. இதே ப்ரீமியம் லக்ஸரி 4 பெட்ரூம்னா உங்களுக்கு த பெஸ்ட் டீல் த பெஸ்ட் ஆஃபர் இஸ் ஆல்வேஸ் ஆன் த ஈவெண்ட்டில். ஒரு லான்ச்சை விட நான் சொல்கிறது என்றைக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சேல் இல்லை பெனிஃபிஷியல் சேல் ஆகும்போது போய் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பேங்கிங் சைட்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும், விஎன்சிடி சைட்லேருந்து ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதுவும் புதுசாக லான்ச் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சரி, கட்டிக்கிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டுக்கும் சரி, கட்ட போகிற ப்ராஜெக்ட்டுமே எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் உங்களுக்கு கிராஜுவலாக இருக்கும். பிகாஸ் வி கேன் பாசிபிள் இந்த ஆஃபர் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு 100% பாசிபிள் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி இந்த லேண்ட்ஸ் எல்லாமே நான் நிறையா சொல்லியிருக்கேன், வி பாட்டட் 2005 2010 அந்த டைப்லேயே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி லேண்ட் பேங்க் சேர்த்து நம்ம ப்ராஜெக்டாக வில்லா லான்ச் பண்ணும்போது வி கேன் ஏபிள் டு கிவ் இட் இஸ் அ மோஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் ஆஃபர் பேஸ்ட் தீமில் நம்ம வில்லாஸை கொடுக்க முடியும். அண்ட் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு ரெண்டல் ரெவன்யூவும் வருது, மெயின்டெனன்ஸும் பார்த்துக்கிறாங்க, தென் கம்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டான லோன் பேக்கேஜும் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு டெவலப்பர்ட்ட போய் நீங்கள் வேறு டெவலப்பர் என்கொயரி பண்ணாலே பாருங்கள், வில்லா கொடுத்தோடனே இல்லை அப்பார்ட்மெண்ட் கொடுத்தோடனே ஒரு பேங்க்கரை கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் தான் டீல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. விஎன்சிடி அப்படி இருக்காது, உங்களுக்கு லோனில் என்னென்ன ஆஃபர் கிடைக்கும், எந்த ஸ்கீம் நீங்கள் எடுக்கணும் லோனில், எத்தனை வருஷம் டென்யூர் போகணும், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு பேங்கிங் எக்ஸ்பர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் ஹேண்டிங் ஒர்க் அப்புறமும் ரெண்டல் சர்வீசஸ் அதுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரியான நீங்கள் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் விழாவை எடுத்து வச்சுக்கும் போது மந்த்லி உங்களுக்கு ஒரு 40,000 50,000 ரெண்டல்ஸ் வரும்போது அது வந்து உங்களோட இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஓன் கான்ட்ரிபியூஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேண்ட் அப்ரிஷியேஷனில் தான் இதோட உங்களுக்கு ஜாக் பாட்டு. ஏன்னா நீங்கள் வாங்குற எல்லா விழாவுமே லீஸ் ஹோல்டு கிடையாது, ஃப்ரீ ஹோல்ட் அண்ட் கம்ப்ளீட்டாக அடுத்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பட்டாவோட இந்த லேண்ட் எல்லாமே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் சென்னையில் ஈசிஆரில் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஓஎம்ஆரில் நம்ம கொடுக்குற வில்லாஸ் வாங்கினீங்கனாலும் சரி, சென்னை சிட்டிக்குள்ளே நீங்கள் வில்லா பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பம்மல் அண்ட் அவங்களுக்கு வந்து போரூர் இந்த மாதிரியான லொக்கேஷன்லேயும் நம்ம வில்லா கொடுக்குறோம். கோயம்புத்தூர் சொல்லவே வேணாம், சிங்காநல்லூர் அண்ட் ஒன் ஆஃப் த ஐகானிக் லொக்கேஷன், அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மதுரையில் உங்களுக்கு ஒத்தக்கடையில் 3,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து வில்லாவும் கொடுக்குறோம். அண்ட் நான் நேற்றே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், மாட்டுத்தாவணிலேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டரில் அண்ட் வளர் நகர் சொல்லிட்டு நம்மளோட ரிலையன்ஸ் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஹைகோர்ட்டுக்குலாம் முன்னாடியே வந்துடும் அது. அண்ட் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலேருந்து 1 கிலோமீட்டர் தான் உத்தங்குடின்ற லொக்கேஷனில் வளர் நகர். அங்கே உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட் 1,600 ஸ்கொயர் ஃபீட் 2,400 3,000 ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டு பிக் லேண்ட்ஸ் ஆர் அவைலபிள். நம்ம கேட்டட் கமிட்டியில் லேண்டுமே இப்போ மதுரையில் ஸ்பெஷலாக ஆஃபர் பண்ணுறோம் இந்த சம்மர் சேலில். அதையும் நீங்கள் வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணி அங்கே எப்படி உங்கள் வில்லா கட்டலான்றதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி வி ஆர் ஆர்கனைசிங். ஸோ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் விச் இஸ் ஐ செட் உங்களுக்கு 30 to 40 lakh வரைக்கும் உங்களுக்கு 3 பெட்ரூம்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா லொக்கேஷன்லையும் பாரபட்சம் இல்லாமல் அண்ட் நீங்கள் கட்டி முடிச்ச வில்லா இல்லை கட்டிக்கிட்டு இருக்க வில்லா இல்லை கட்ட போகிற வில்லான்னு சொல்லிட்டு உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எது எடுத்தாலும் இந்த ஆஃபர் பெனிஃபிட்டோடு நீங்கள் வாங்க முடியும்.
0: ஓகே, ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறமும் நிறைய இருக்குது கேட்கறதுக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து தெளிவாக இருக்கணும், அதுக்கப்புறம் யார் யாரை மீட் பண்ணணும், எந்தெந்த ஆட்கள் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு பண்ணித்தருவாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை இன்னைக்கு இந்த இவெண்ட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கால் தம் 0547673111. ஓகே, 0547673111. கமிங் சண்டே July 19th, தட் இஸ் யுவர் டே. You're listening to 89.4 Tamil FM.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
1: தமிழ் FM

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: Hey, finally, it's happening.
0: It's happening.
2: It's happening.
1: Yeah!
3: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
4: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndu kondadunga.
3: July 23rd thedi mudal Ameeraga thirayarangugalil Jananayagan 89.4 Tamil FM oda radio and social media contest la kalandukittu Jananayagan thiraipadathukana couple passes win pannunga.
4: Distributed by Fars Film, energized by 89.4 Tamil FM.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
7: தொடர்புகளுக்கு 0555241536 அல்லது யாழ் கல்வியகம் .com.
8: You are listening.

0: வெல்கம் பேக். ஸோ விஎன்சிடியுடைய ஃபுட்பால் தீம்டு சம்மர் சேல்ஸ், சம்மர் வில்லா சேல் டிஸ்கவுண்ட் வந்து இந்த வாரம் ஜூலை 19th வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. ஓகேவா? நான் வந்து எனக்கு திடீர்னு ஒரு தாட் ஒன்று வந்தது, ஒரு டவுட் ஒன்று வந்தது, பிரபாகிட்டே அதை கேட்போம். பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கால் தம் அட் 0547673111 அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வாரம் துபாயில் போய் அவங்களை மீட் பண்ணுங்கள். பார்க் ரிஜஸ் ஹோட்டல் பர்துபாயில். ஓகே, 0547673111 திஸ் இஸ் த நம்பர். ஸோ ப்ரோ, இப்போ ஒரு டவுட்டு, இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை உங்ககிட்ட. இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இதில் வந்து நிறைய எலீட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு விஎன்சிடியில். பட் இப்போ இங்கிருந்து நம்ம பேசுறதுனால, இப்போ துபாயோ ஆர் யூஏலிருந்து எந்தெந்த ஏஜ் கேட்டகரி எந்தெந்த சிட்டிஸில் புக் பண்ணுறாங்க, அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி சொல்கிறீங்களா?
1: கண்டிப்பாக
0: எனக்கு தெரிஞ்சுக்கணும்.
1: நான் குயிக்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். யூஏயில் வந்து த யங்கஸ்ட் ஏஜ், த லீஸ்ட் கம்மியான வயசில் ஒருத்தர் புக் பண்ணியிருப்பாருன்னா 23 வயசு, அண்ட் அவருக்கு இன்னும் 25 வயசு ஆயிருக்கும். அவர் புக் பண்ணும்போது 23 வயசு ஆக்சுவலாக வந்து எம்இன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், நம்ம தம்பி மாதிரி, அவர் ஈஸியெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஓனர், உங்கள் அப்பா அம்மா காண்டி ஆக்சுவலான். ஹையஸ்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் தமிழ் எஃப்எம்ல ஒரு சார் ரெஃபர் பண்ணி தான் ஆக்சுவலாக அது வந்துட்டு, அண்ட் நம்மளோட பிஆர்ஓ சார் இருக்காங்கல்ல மகேந்திரன் சார், அவங்க ரெஃபர் பண்ணி தான் அவங்க ஃப்ரெண்டு சேதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக
0: வந்துட்டு.
1: யூ ஆர் 71 இயர்ஸ் ஓல்ட் அவர் என் வில்லா வாங்கும் போது. தட் வாஸ் ஹையஸ்ட் ஏஜ், இதான் லோயஸ்ட் ஏஜ், இதான் ஹையஸ்ட் ஏஜ். 71 இயர்ஸில் அவரும் வாங்கினது ஈஸியாக தான், ரெண்டு பேருக்கும் 21 வயசுக்காருக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு, 71 வயசு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் 71 தான் ஏஜ். அவரை பற்றி ஒரு ஹாஃப் செகண்ட் சொல்லணும்னா, இஸ் எவரெஸ்ட் கிளைமிங் பர்சன் ஆக்சுவலாக வந்துட்டு. அந்த வயசில் 68 வயசுலையும் அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டடாக டிரைவிங் போவார், எல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு நைஸ் கிளைண்ட் அவர் அண்ட் சேது சார். அண்ட் நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சார், அண்ட் ஸ்டில் கிளைம் லாட் ஆஃப் மவுண்டன்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸும் இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது ஏஜ், ஆவரேஜ் ஏஜ் கேட்டகிரினா 35 to 42 பிரதர், ஆக்சுவலாக 34 to 42. இதில் தான் அதிகமான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஏன்னா அந்த ஏஜ் ப்ராப்ளி அது வரும்போது மைண்ட் செட் ஆயிரும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த 32, 34 கிராஸ் ஆகும்போது ஓகே ஒரு சீரியஸான ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போவோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு 45, 48 அந்த ஏஜ்லேயும் வாங்குவாங்க. பட் அவங்க வாங்கும் போது ஒரு தயக்கமும் ஒரு பயமும் ஒரு பயன்ற சொல்லோட திங்கிங் டூ மச்சாக இருக்கும். நம்ம ஒரு 45, 50 ஆக போகிறோம், இந்த டைமில் போய் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு அடுத்த ஒரு 10 வருஷம் இஎம்ஐ போகணுமா வைக்கணுமானு சொல்லிட்டு. ஆல்வேஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்லணும் அப்படின்னா 26 to 28 உங்கள் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன், ஒரு பெஸ்ட்டு உங்கள் சேலரியிலேருந்து ஒரு 30% நீங்கள் எடுத்து வச்சு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச கம்ஃபர்டபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த ஈஸியஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா உங்களுக்கு தெரியும் கண் கூட வந்து நீங்கள் வாங்கினது 24 வயசில் வாங்குறீங்க, 35 இயர்ஸ் ஆகும்போது அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்ரிசியேஷன் ஆகி என்ன ரெண்டல் வந்திருக்கு எல்லாமே டெஃபினட்டாக தெரியும். அண்ட் நான் பர்சனலாக என்னோட நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, அண்ட் என்னோட வச்சு நான் 20 இயர்ஸில் நான் 20 வயசுலேருந்து நான் பிஎன்சியில் தான் இருக்கேன். ஆக்சுவலாக கீதா மேடம் தான் என்னோட மென்டர். 24 வயசு நான் இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட் திங் அவங்க சொல்லி கொடுத்தது, முதல்ல போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கன்னு சொல்லி அவங்களே ஒரு 3-4 lakh அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஓன் கான்ட்ரிபியூஷனையும் பே பண்ணி என்னை இஎம்ஐ கட்ட சொன்னாங்க. ஆமாம், நான் பிளான் பண்ணதை அந்த 3 லட்சம் வந்துச்சுன்னா நம்ம லண்டன் போகலாம், ஃபாரின் எங்கேயாவது ட்ரிப்பெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஐஃபோன்லாம் பயங்கர ஃபேமஸாக இருக்கும்ல, கிரேசி. அதெல்லாம் இல்லை, இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் தட். என்னோடய சேலரி அப்போ வந்து 40-50 thousand சம்திங் இருந்துச்சு, 24 thousand மை இஎம்ஐ ஆக்சுவலாக அது வந்துட்டு. அண்ட் நான் 25 இயர்ஸ் ஓல்டு ஆக்சுவலாக அது வந்துட்டு. ஓகேங்களா? அதுக்கான ஓன் கான்ட்ரிபியூஷன் அவங்க தான் கொடுத்தாங்க, ஒரு இன்சென்டிவ் வரப்பில் நான் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு

0: இருக்கும். ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ரிப்பீட்டடாக அதை இன்வெஸ்ட் பண்ணும்போதும் அந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் நாலேஜபிளாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணிச்சு. அதே நேரத்தில் போர்ட்ஃபோலியோ டெவலப் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த அட்வான்ஸ் சேம் ஏஜ் பட் ஆனால் அண்ட் இன்றைக்கி வரைக்கும் அந்த 14-15 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கிறதுக்கும் அண்ட் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் பழக்கம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 35-40 ஒரு 40 இயர்ஸ் நீங்கள் வரும்போதே யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் யோர் பொசிஷன். ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும், நான் ஒரு ஜாப், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு ஜாப் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு அசட் கிரியேஷன் வச்சிருக்கோம். உங்களுக்கு ரெண்டல் ரெவன்யூ ஒரு 2.5-3 lakh ருபீஸ் இந்தியன் மணிக்கு வருது அப்படின்னா அப்போ ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும்ல, நம்ம அது ஒரு அடுத்தது நம்ம ஜம்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ண பாருங்கள். நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சது ரியல் எஸ்டேட். உங்களுக்கு வந்து நீங்கள் கோல்ஸ்லையோ இல்லை ஷேர்ஸ்லையோ ட்ரேடிங்லையோ இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்க ஏஜில் ஆரம்பிங்க. நீங்கள் பேரண்டாக இருக்கீங்க, 45-50 இயர்ஸாக இருக்கீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. ஒரு ஜாப் அவங்க போயிட்டாங்க, ஒரு கேரண்டீட் சேலரி வர ஆரம்பிச்சிச்சினாலே பா ஒரு இஎம்ஐயை போட்டு விடுப்பா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இல்லாட்டி கண்ணுக்கு தெரியாமல் ப்ரோ, அண்ட் வி ஜஸ்ட் சேஞ்ச் த கேஜெட்ஸ், வி சேஞ்ச் த கார்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னும் போது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் எது ப்ரியாரிட்டின்னு பார்க்க சொல்லுவேன். ஆக்சுவலாக ஓகேங்களா, கார்ஸ் மாத்திரம் தப்பு கிடையாது, பட் ஆனால் ஆல்ரெடி நீங்கள் Q5 வச்சிருப்பீங்க, ஏன் Q7 போகிறீங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் வந்து iPhone 17 Pro Max இருக்கும், ஏன் 18 Pro Max, இதுதான் க்வெஸ்டின். ஆக்சுவலாக அப்போ ஒரு கமிட்மெண்ட்டா ஒரு 1000 gram 2000 gram பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப அந்த கமிட்மெண்ட் போக செலவழிக்கிறது தப்பு இல்ல. அதனால நீங்க கேட்ட க்வெஸ்சன் முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்கமா சொல்லிருக்கேன், பட் ஏஜ் இட் டசன்ட் மேட்டர், இன்வெஸ்ட்மெண்ட் மேட்டர்ஸ்.
1: வெரி ரைட்ஃபுல்லி செட். நீங்க இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி பற்றினா நிறைய இன்சைட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிரபாவம் இருப்பார் கமிங் 19th. பாக்கரேஜ் ஹோட்டலில் போய் VNCT மீட் பண்ணுங்க. ஸோ இந்த திஸ் வீக் சண்டே இஸ் யோர் டே. ஸோ கால் தம் 0547673111, ஓகே 0547673111. You're listening to 89.4. You are listening.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
4: ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா இஎம்ஐ லோன் ரெண்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும் நம்ம, கரெக்டாக. இப்போ அது எப்படி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இந்த இவெண்ட்டில் எப்படிலாம் வந்து உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரபாகிட்ட கேட்க போகிறேன். அட் த சேம் டைம் நீங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும், ஓகேவா? நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதனால் கால் தம் 054-767-3111. கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கமிங் 19th பார்க் ரீஜஸ் ஹோட்டல் துபாயில் நடக்கிற இந்த இவெண்ட்டை போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ 054-767-3111 திஸ் இஸ் த நம்பர். ப்ரோ இப்போ ஃபஸ்ட்டு நான் கேட்ட டவுட்டும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மதுரை ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் அப்படியே அது சேர்த்து எனக்கு சொல்லிட்டீங்கன்னா சூப்பராக
5: இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ, இஎம்ஐ டெஃபினெட்லி உங்களுக்கு இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது. நான் சொன்ன அந்த ஏஜ் கேட்டகிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா ப்ரோ ஒரு 1500 grams இல்லை 1200 grams என்னோட செலவோட செலவை எடுத்து வைக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் எல்லாருமே கேட்குறாங்க ஆக்சுவலான்ட்டு. இன்ஃபேக்ட் இட் டசன்ட் மேட்டர் கோயிங் ஃபார் 10 years to 15 years ஆல்சோ, அந்த 15 வருஷம் இஎம்ஐ கட்ட கூட ரெடி. ஆனால் இஎம்ஐ வந்து அந்த 2000 மேலே வேணாம், அதுக்குள்ளேயே ஷெடியூல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஒரு நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வில்லா இங்கே துபாயில் வந்து லான்ச் பண்ணும்போது அதே 2000 கட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரும் இஎம்ஐ அப்படின்னா இந்தியன் மணிக்கு ஒரு 40,000 தான் வரும். ஏன்னா வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 18 rupees. இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், அதே 2000 தான் ஆக்சுவலான்ட்டு. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா 50,000 மேலே போயிடுது உங்களுக்கு ஆக்சுவலான்ட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த அட்வான்டேஜ் 52,000 இன்றைக்கி வரும்போது உங்களுக்கு திராம்ஸோட வேல்யூ ஏற உங்கள் இஎம்ஐ ஸ்டாக்மெண்ட் இஎம்ஐ அதே இஎம்ஐ தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்தியாவில் வந்து வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலான்ட். ஸோ அதனால் அது ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் NRI பேஸ் பண்ணி உங்கள் பேப்பர்ஸ் எல்லாமே, ஏன்னா லோன் எல்லாருமே கேட்குறது வந்து இங்கே எடுப்பீங்களா அங்கே எடுப்பீங்களான்ட்டு. இட்ஸ் ஆக்சுவலி அ லோன் ஃப்ரம் த இந்தியன் பேங்க், SBI, HDFC, ஆக்சிஸ் பேங்க் தான். ஆனால் அவங்க NRI ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி அவங்க லோன் கொடுக்குறாங்க, அதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காண்டி. ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லா ஒரிஜினல்ஸுமே பேங்க்கு போயிடும், நீங்கள் லோனை ரீபே பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் திரும்ப வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் ப்ராசஸ் சிம்பிளாக சொல்லணும். ஆனால் பேப்பர் ஒர்க்ஸ்னும் போது டீட்டெயில்டு பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண அவசியமே இல்லை. டீம் உங்களுக்கு செக்லிஸ்ட் கொடுத்து எது இருக்குது எது இல்லை எது வந்து வாங்கணும் எது தேவை கிடையாது எதை ஒமிட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கைட் பண்ணுவாங்க ஆக்சுவலான்ட்டு. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து அட்டஸ்டேஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது, எம்பசி வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ் ஆப்ரேட் பண்ணும்போது அப்போ பேங்க்கில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம லோன் ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த அப் டு டேட் இன்றைக்கி இருக்க சேலஞ்சஸ் முதற்கொண்டு டீம் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் திங், நான் சொன்ன மாதிரி சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில், அதுவும் ECR OMR மாதிரியான ஒரு ஐகானிக் லொக்கேஷனில் 1200-1500 grams இஎம்ஐயில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இட்ஸ் அ பிளஸ். அது வந்து இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சேலில் நீங்கள் எடுக்கும்போது மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வரும்போது உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடச்சிரும். சேம் சென்னை சிட்டிக்குள்ளேயும் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பம்மல் போரூர் இந்த மாதிரி லொக்கேஷன்லையும் இதே இஎம்ஐயில் கிடைக்குது. கோயம்புத்தூர் சொல்லவே வேணாம், உங்களுக்கு 800-900 gramsலேயே 2 bedroom கிடைக்கும். 1200 grams 1500 grams சூப்பரான 1550 square feet 3 bedroom வில்லா அட் சிங்கநல்லூரில் நீங்கள் எடுக்க முடியும். மதுரையிலுமே உங்களுக்கு லோயஸ்ட் இஎம்ஐ விச் இஸ் 1000 gramsல உங்களுக்கு சூப்பரான ஸ்டண்டிங்கான வில்லாஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் இந்த 3 லொக்கேஷன் மதுரை சென்னை கோயம்புத்தூர் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் திருச்சி பண்ணல திருநெல்வேலி பண்ணல மித்த தஞ்சாவூர்லாம் பண்ணல அப்படின்னா, நாங்கள் பண்ணுற இந்த லொக்கேஷனில் வி கேன் ஒன் திங் இஸ் வெரி வெரி அஷூரன்ஸாக சொல்ல முடியும்னா ரெண்டல் சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் எங்களால் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரியான நெட்ஒர்க்கிங் கோ பார்ட்னர் சிஸ்டம் தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். மித்த லொக்கேஷன்ஸில் இப்போ தான் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ராப்ளி அது எடுத்ததுக்கப்புறம் திருச்சியில் திருநெல்வேலி தஞ்சூர் இந்த மாதிரி சேலமில் இந்த மாதிரி லொக்கேஷனையும் பில்லாக பண்ணுற நெக்ஸ்ட் இயர்லேருந்து பிளான் பண்ணுறோம். பட் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங் நெட்ஒர்க் இஸ் அவைலபிள் இன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. இந்த லொக்கேஷன் நீங்கள் எங்கே வில்லா வாங்கினாலும் உங்களுக்கான லோன், ரெண்டல், மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ராப்பர் கோஆர்டினேஷன் சப்போர்ட் என் டு என் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸே உங்களுக்கு தர முடியும். அதனால 2 bedroom வாங்கினா 20 lakh, 3 bedroom வாங்கினா 30 lakh, அண்ட் 4 bedroom அப் டு 40 lakh வரைக்கும் நம்மளோட துபாயில் ஒன் லாஸ்ட் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் திஸ் ஜூலை. ஃபார் திஸ் ஆஃபர் மேக் யூஸ் ஆஃப் இட். கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் எடுங்க. நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் நீங்கள் துபாயில் மீட் பண்ணலாம். சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சூப்பரான எந்த ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஈவெண்ட்டில் நீங்கள் மீட் பண்ணலாம்.
4: ஓகே, அதனால் கால் தம் அட் 0547673111. July 19th இஸ் த மெயின் இவெண்ட் ஆன் சண்டே. ஓகே, ஸோ அண்ட் யா அண்ட் 0547673111.
6: ரைட். இது ஒரு கனவா? இது ஒரு கனவா?
7: நிஜமாவே இன்னைக்கு நச்சு.

0: ஓகே, வெல்கம் பேக். கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கோம். அந்த இன்டர்வியூடைய கிளைமேக்ஸுக்கு மிஸ் வேன் சிட்டியுடைய சூப்பரான சம்மர் டிஸ்கவுண்ட் சேல்ஸ் இவெண்ட் July 19th இந்த சண்டே வந்து நடக்குது. பார்க் ரேஜஸ் ஹோட்டல் பர்துபாயில் நீங்கள் வந்து வில்லா வாங்கணும், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த லொக்கேஷன்ஸ்லலாம். அட் சேம் டைம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும், என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பல இன்சைட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மூலமாக நீங்கள் ஒரு டிசிஷனும் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதனால் கால் தம் அட் 0547673111 15 years of free maintenance, 15 years க்கு ஃப்ரீ ரெண்டல், அதுக்கப்புறம் அப் டு 40 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட். இன்னும் என்ன ப்ரோ இருக்கு, இன்னும் நிறையா
1: ஒரே ஒரு வாரம் இந்த ஈவெண்ட் இருக்கு, விச் இஸ் சண்டே, இன்னைக்கு கமிங் சண்டே, விச் இஸ் July 19th. அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க, நிறைய பேர் வெக்கேஷனுக்கு இந்தியா போவீங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சண்டே வந்து பார்த்து இந்த ஈவெண்ட் ஆஃபர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்தியா போகும்போது இந்தியாவில் போயிட்டு சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ இந்த சைட்டை நீங்களே பிசிக்கலா நேரம் விசிட் பண்ண முடியும். விசிட் பண்ணும்போது அந்த வில்லாலேயே நீங்க தங்கி ஸ்டே பண்ணி ஃபர்னிஷிங்ஸ் அண்ட் அங்கே இருக்க அம்யூனிட்டிஸ், அங்கே இருக்க பீச் ஆக்சஸ், பீச் வில்லாஸ்னால் பீச் ஆக்சஸ் எப்படி இருக்கும், அண்ட் நீங்கள் ஓஎம்ஆர்னால் பக்கத்தில் நியர்பை கன்வீனியன்ட் எப்படி இருக்கும், சிட்டிக்குள்ளனா எங்கள் சிட்டிக்குள்ளே இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் எல்லா வில்லாஸ்லையும் July 25th August 15th வரைக்கும் 20 days நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ ப்ளீஸ் ஃபீல் காலர்ஸ் மீட்டர்ஸ் இந்த ஈவெண்ட், அதை பற்றின டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியை போய் அங்கே பார்த்து ஓகே பண்ணுங்கள், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு ஸ்பெஷல் மந்த், அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடி மாதம் அப்படின்னும் போது நான் பண்ண மாட்டேன் சார், பட் ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும்னா ஆடி பெருக்குன்னு சொல்லிட்டு தட்ஸ் அ டே கால் August 3rd அன்னைக்கு. இட்ஸ் அ வெரி வெரி ஆஸ்பீஷியஸ் டே அண்ட் இட் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ரிலிஜன். நல்லது பண்ணுறதுக்கு நம்ம நல்ல நாட்கள் காண்டி தேடணும் அவசியம் இல்லை, எல்லா நாளுமே நல்ல நாள் தான், பட் ஸ்டில் ஒரு சில டேட்டை வந்து நம்ம பெரியவங்க ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட்ஸ் அ டே ஆஃப் மல்டிபிகேஷன். நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணோம்னா அது பெருக்குவாங்கன்னு சொல்லுவாங்களா, அதுக்காண்டி தான் அந்த டேவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து புக் பண்ணிட்டு போவாங்க, பிகாஸ் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டே. எப்படி வந்து அச்சய தீர்த்தையில் கோல்டு வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி தட் இஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் டே. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க உங்கள் சென்டிமெண்ட்லி டேஸ் அப்படின்னா, அண்ட் நிச்சயமாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு தட்ஸ் அ வெரி ஃபேன்டாஸ்டிக் டே. ஸோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி டேட்டில் நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இப்போ ஆரம்பிக்கிற இந்த ஹோம் ஒர்க் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் in the discount offer it is for a Dubai summer sale discount which is 7th year nama in the discount offer nama pandrom adu in the highest deal panadilla 2 bedroom 20 lakh 3 bedroom 30 lakh 4 bedroom up to 40 lakh varaikum discount oda neenga indha varam sunday nadakkira indha event la participate pannalam illa sunday kalaiyum neenga free ah irundhalum vandhu innik participate pannalam so neenga ungalku edha comfortable la neenga participate panni unga villa book pandrathukku or best opportunity one last time is waiting for you in Dubai. அண்ட் நெக்ஸ்ட் 3-4 weeks துபாயில் ஈவெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வாங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக உங்கள் விழா புக் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாதீங்க, 2 bedroom வாங்கினீங்கன்னா 20 lakh டிஸ்கவுண்ட், 3 bedroom வாங்கினீங்கன்னா
0: 30 lakh,
1: 4 bedroom வாங்கிங்க அப்படின்னா
0: 30 lakh.
1: எஸ், ஸோ அது கூடவே 15 வருஷத்துக்கான ரெண்டல் கான்ட்ராக்ட் எல்லாமே எடுத்து பண்ணுங்க. ஸோ எங்கள் கம்பெனிலேருந்து இவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வருது அப்படின்னா டெஃபினெட்லி இது எங்களால் கொடுக்க முடியுன்றதுனால தான் நாங்கள் பண்ணித்தரோம். லாஸ்ட் 6-8 months நீங்கள் January 1st இன்னைக்கு வரைக்கும் விஎஸ்ல நீங்கள் அட்டன் பண்ணி ஒரு ப்ரைஸை நோட் பண்ணிட்டு போயிருந்தீங்க, சார் இந்த வில்லா நான் அன்றைக்கி வாங்க முடியல, ஆனால் இந்த ப்ரைஸ் தான் நீங்கள் எனக்கு மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் கொடுத்தீங்கன்னா அந்த ஷீட்டோட வாங்க வந்து இந்த காஸ்ட்டில் இந்த ஆஃபரில் வில்லாவை புக் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலாக
0: வா, நிறைய யோசிக்கிறாங்க இந்த ஆஃபர் போடுறதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய, ஏன்னா வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஆக்சுவலி
1: எல்லாருமே நம்ம யோசிப்போம்ல ப்ரோ, இல்லை என்ன யோசிப்பாங்கன்னா மக்கள் நம்ம சிம்பிள், நானே என்ன யோசிப்பேன் அப்படின்னா வெளியே ஒரு கார் பார்த்தோன்னே ஓ ரேட் ஏற்றிட்டாங்க போகிற இப்போ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இது வந்து சைக்கலாஜிக்கலாக எல்லாருமே நம்ம யோசிக்கிறது தான். அதனால தான் அந்த ஃபேக்டாக நம்ம வந்து எப்படி அது ஃபேக்ட்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் லாஸ்ட் டிசம்பர் கிறிஸ்மஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் விழா என்கொயரி பண்ணியிருக்கீங்க, ப்ரைஸ் அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லை கேட்டிருப்பீங்க, நோட் பண்ணியிருப்பீங்க, அந்த என்கொயரி டீட்டெயில்ஸோடய நீங்கள் வாங்க வந்து பார்த்துட்டு அதே ப்ராஜெக்டில் அந்த விழாஸ் இருக்கும்போது இந்த டிஸ்கவுண்ட் இன்னைக்கு இருக்க டிஸ்கவுண்ட் அந்த ப்ராஃபிட் அந்த அந்த
0: அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கிட்டு
1: நீங்க எடுத்துட்டு போலாம் ஆக்சுவலாண்ட்.
0: ஓகே, இட்ஸ் நைஸ். ஓகே, வெல் செட். அண்ட் யா, கால் தம் 0547673111. ஓகே, 0547673111. கமிங் சண்டே July 19th பார்க் ரேஜஸ் ஹோட்டல் பர்துபாய் இங்கே தான் வந்து இந்த இவெண்ட் நடக்க போகுது. யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ.
1: நன்றி, வணக்கம் ப்ரோ. தேங்க் யூ ஸோ மச். ஹேவ் வண்டர்ஃபுல் வீக்கெண்ட்.
0: சேம் டு யூ.
1: ஆமா, ஃப்ரோ ஸ்பெயினா
0: அர்ஜென்டினா?
1: எஸ், மெஸ்ஸி மெஸ்ஸி மெஸ்ஸி.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும்.
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 05666 81234. அடுத்த 30 மில்லியன் ஏவி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
2: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்ட வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
3: இப்பவே உங்க டிக்கெட்டை UAELottery.ae ல வாங்குங்க.
2: Brought to you by the Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
4: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா?
5: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05666 81234. போங்க.
2: சென்னையில பட்டய கலப்புற எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 05666 81234.
2: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: Shaka like a baby, shaka like a baby.

0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம் 89.4.
1: We'll be back after a short commercial break.
2: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.
1: You are listening to

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சென்னையில பட்டய கிளப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க நாலாவது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566-81234.
3: மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
4: ஹாய் மாலினி, கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும்.
1: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிடாதீங்க.
2: கால் 0566-81234.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: It finally is happening.
0: It's happening.
2: It's happening.
1: Yeah.
3: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
4: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
5: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் குளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: கோழி வெடக்கோழி.
5: சென்னையில பட்டயக்குளப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566681234.
5: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05-666-81234.
4: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா?
5: இது ஒரு கனவா?
6: கனவா இல்லவா?

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும்.
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 0566-81234.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார வர?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: அட்டிங்க.

0: Δεν σε μπορεί, το ναι.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: 89.4
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
7: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
8: தொடர்புகளுக்கு 0555-241-536 அல்லது யாழ் கல்வியகம் .com.
7: சென்னையில பட்டயக்கிழப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
8: கால் 0566-81234.
7: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
9: கண்ணா 91 போடு.
10: நைன்டிஸ் நாட் அவுட்.
7: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
1: கால் 0566-81234.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05-666-81234.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஹாய் மாலினி, I'm Krishnan. நான் இத சொல்லி ஆகணும்.
0: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 July அவங்க 4வது பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
5: கால் 05-666-81234.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. ஹலோ துபாய், வெல்கம் டு another brand new episode of குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜே நிவேதா. சோ ஃபார் குட்டி குட்டி கதையெல்லாம் கேட்ட மாதிரி இந்த வீக்கான குட்டி கதையோட இந்த சாட்டர்டேக்கான குட்டி கதையோட நான் வந்தாச்சு. அட, ஒரு வாரம் காத்துக்க வேண்டி இருக்குங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து எனக்கு தாங்கவே முடியல. இட்ஸ் சோ ஹாப்பி, ஓவெல்ம்ட் நான் ஆக்சுவலி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ தொடர்ந்து கேட்கக்கூடியவங்க. அண்ட் போன வாரம் கதைக்கான வந்த ஃபீட்பேக் வந்து எனக்கு பாதியில முடிச்சிட்டீங்க என்னாச்சு மீரா. ஸோ ஷீ சேஃப், ஓகே, டோன்ட் வரி, மீரா சேஃப். அண்ட் மேபி இன்னொரு நாள் வந்து மீரா பத்தி நம்ம பேசலாம். But today it's a different story. இந்த ஸ்டோரி வந்து how would you take it அப்படிங்கிற மாதிரி தான். திடீர்னு நம்ம வாழ்க்கையில ஒருத்தங்க நம்ம கூட நிறைய நேரம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து ஒருத்தங்க நம்ம லைஃப் விட்டு போனா எப்படி இருக்குங்கிற ஒரு செட் ஆஃப் ஸ்டோரி தான் அது. இன்னொரு பக்கம் வந்து இவங்கெல்லாம் எங்க நம்ம லைஃப்ல வரப்போறாங்க நினைக்கிறவங்க நம்ம கூட தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் அன்பிரடிக்டபிள். லைஃப் ரொம்பவே அன்சர்டன் ஆனது. ஸோ அன்சர்டன் கதைகள், அன்பிரடிக்டபிள் கதைகள் அண்ட் ஃபிக்ஷனல் கதைகள் இதோட வந்திருக்கேன். அண்ட் உங்களுடைய கதைகளை நீங்க எனக்கு அனுப்புறதுக்காக 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ் விச் இஸ் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக நீங்க அனுப்பலாம். ஆல்சோ 89.4 தமிழ் எஃப்எம் உடைய வாட்ஸ்அப் நம்பரான 050-2528-940 இதுக்கு நீங்க அனுப்பலாம். ஆல்சோ எனக்கு ஆர்ஜே நிவேதா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் நீங்க அனுப்பலாம். அண்ட் டுடேஸ் ஸ்டோரி கொஞ்சம் ரியல் ஸ்டோரி, அதுல நான் கொஞ்சம் ஃபிக்ஷன் கலந்திருக்கேன். பட் இமோஷன்ஸ் அண்ட் அந்த கதையுடைய வலி, அதனுடைய அழுத்தம், இது எல்லாமே ட்ரூ ஆனது. ஸோ இந்த ட்ரூ ஸ்டோரி இட்ஸ் அபவுட் டூ பீப்புள். ஒன்று வந்து நிலா, இன்னொன்று வந்து ராகப். நிலா அண்ட் ராகப் கொஞ்சம் காதல் தான், அது கூடவே கொஞ்சம் ட்ராமாவும் இருக்கு, கொஞ்சம் எமோஷன்ஸும் இருக்கு, கொஞ்சம் ட்ராமாவும் இருக்கு. கேட்கலாமா? ஸ்டே டியூன்ட் 89.4 தமிழ் எஃப்எம் வித் மீ ஆர்ஜே நிவேதா.
2: You are listening to
3: நச்சினு நூறு பாட்டு பாட்டு
4: ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஒன்று போன வாரத்துல சத்தனை

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: Hey, finally it's happening.
2: It's happening.
3: It's happening.
1: Yeah!
4: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
5: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndu kondadunga.
4: July 23rd thedi mudal Ameeraga thirayarangugalil Jananayagan 89.4 Tamil FM oda radio and social media contest la kalandukittu Jananayagan thiraipadathukana couple passes win pannunga.
6: Distributed by Fars Film, energized by 89.4 Tamil FM.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
8: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும்.
4: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
5: கால் 0566681234.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: கனவா?
10: இது ஒரு கனவா?
11: கனவா இல்லவா? நிஜம்தான்.

0: ஒரு கதை சொல்லிட்ட சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. வாழ்க்கையில காதல் கதைகள் ரியலி எங்க நடக்கும் அப்படின்னா, காதலே வேண்டாம் ஒரு ஐம் நாட் சீங் எனி ஒன் ரைட் நவ் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ஸில் இருக்கும் போது தான் கதைகள் வந்து தொடங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தொடங்கின ஒரு கதை தான் நிலா அண்ட் ராகவுடைய கதை. 89.4 தமிழ் எஃப்எம்காக ஆர்ஜினவேதா. ராகவ் நிலா ரெண்டு பேருக்குமே லைக் அண்ட் டிஸ்லைக் ஒரே மாதிரி தான் இருக்கு. அண்ட் தே மீட் இன் அ வெரி அன்சர்டன் சிச்சுவேஷன். அவங்க நினைச்சே பார்க்க முடியாத, நினைச்சே பார்க்காத ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற மாதிரி இருந்தது. அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடுத்து எப்படி ஒரு காதல் கதைக்குள்ள நகருவாங்க நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல. தே மீட் இன் அ வெரி ப்ரொஃபஷனல் பிளேஸ் வேர் ராகவ் இஸ் இன் டு மார்க்கெட்டிங் அண்ட் நிலா இஸ் இன் டு எம்சி. ஸோ அவங்களுடைய ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றதுக்காக நிலா வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வர மாதிரி இருக்கு. ஸோ ஆஃபீஸ்ல வேற ஒரு பெண், அவங்க பேரு வந்து கீதா, கீதாங்கிற பெண்ணை பாக்குறதுக்காக ஒரு அவங்களுடைய ஷோ ஹோஸ்ட் பண்றதுக்காக வராங்க. அங்க வரும்போது அங்க கீதா அவைலபிள் இல்லாததுனால ஷி ஹேட் டு மீட் ராகவ். வேர் ராகவ் வந்து ரொம்ப வேலை பிஸிக்கு நடுவில், ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம், ஐ கான்ட் ஹேண்டில் ஹர் அப்படி இப்படின்லாம் சொல்றதெல்லாம் வெளில இருந்து இவங்க கேட்குறாங்க. இவங்களுக்கு அப்போவே வந்து ஒரு ராகவ் மேல ஒரு கோவம், சரி என்ன இப்படி கொஞ்சம் கூட டீசென்ட்டே இல்லாம, கொஞ்சம் கூட வந்து மேனஸே இல்லாம நம்ம கேட்கறபடியே இப்படிலாம் பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நிலாக்கு இருக்கு. பட் ஸ்டில் அதுக்கு பிறகு ராகவ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா மீட் பண்றாங்க, பேசுறாங்க. சாரி நான் எம்சி எல்லாம் ஹேண்டில் பண்றது கிடையாது, நான் அந்த இதுக்குள்ள இல்லவே இல்லை, ஐ கான்ட் டூ திஸ், பட் நான் ஒருத்தர் உங்களுக்கு வந்து அசைன் பண்றேன், அவங்க உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதாங்கிற இன்னொரு பொண்ணோட கோஆர்டினேட் பண்ண வச்சுட்டு போயிட்டாங்க. பட் இந்த டைம்ல சங்கீதா தான் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் திடீர்னு ஒரு எமர்ஜென்சினால லாஸ்ட் மினிட்ல சங்கீதாவால கோஆர்டினேட் பண்ண முடியல. அண்ட் தேர் கம்ஸ் ராகவ் அகேன். ராகவ் அண்ட் நிலா ஹேட் டு டாக். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ அங்கிருந்து தான் கதையும் தொடங்குது.

0: be back after a short commercial break.
1: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. நீங்க அனந்தங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்,
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்குள்ள நம்மள வாழ்க்கை தள்ளும். அப்படிதான் சில நேரங்களில் சுத்தமாக செட் ஆகாத பிடிக்காத ஒரு டிஎலுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத பிடிக்காத ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிரைவர் கூட நம்ம பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக மாறினா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு கதை தான் அது. 89.4 தமிழ் எஃப்எம்காக ஆர்ஜே நிவேதா. அண்ட் தட் கேஸ், ராகாவுடைய முதல் சந்திப்பு, முதல் அறிமுகம் நிலாவுக்கு எப்படி ஆகுது? பிடிக்காத ஒரு சிச்சுவேஷன்ல தான் பாக்குறோம். ரொம்ப ரூடான மேனர்லெஸ் ஒரு பர்சனா தான் ராகவ முதல்ல அவங்க சந்திக்கிறாங்க. இப்போ ராகவோட இணைந்து அசோசியேட் பண்ணி தான் இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நிலா தள்ளப்படுறாங்க. ஸோ இனிஷியலி அந்த கான்வர்சேஷனே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலான டாக் மட்டும்தான். என்னன்னா என்ன, ஓகே நான் எத்தனை மணிக்கு வரணும், ஓகே நான் யாரை வந்து ஹோஸ்ட் பண்ணணும், யாருக்கு கீழே வந்து நான் ஒர்க் பண்ணணும், என்னோட ஸ்கிரிப்ட் என்ன, இப்படி ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்வர்சேஷன்ஸ் மட்டுமே தான் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நீட்டாவே போயிட்டு இருக்கு. ஸோ நிலாக்கு பிரச்சனை இல்லை, ஓகே ஒரு நாள் நம்ம இவங்களோட ஒர்க் பண்ண போறோம், அதனால என்ன வரப்போகுது. இருந்தாலும் ராகவ் மேல பெரிய மதிப்பே இல்லை நிலாவுக்கு. ஆனா நிலாவை ராகவ் பாக்குற ஒரு வே அப்படிங்கிறது வந்து ஷீ இஸ் அ ஹோஸ்ட், அவங்க ஒரு எம்சி, அவங்களோட நம்ம அவ்வளோதான் பழகணும், நம்ம ஒரு ப்ரொஃபஷனல், நம்ம அவங்க கிட்ட அப்படிதான் பிஹேவ் பண்ணணும். இதை தாண்டின எந்த ஒரு உணர்வும், தாண்டின எந்த ஒரு எண்ணமும் ராகவ்க்கு இல்லை. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு நட்பு மலர்றதுக்கு ஒரு காரணமும் ஒரு ஆளும் வராங்க. அந்த ஆள் யாரு, அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம் வித் மீ நிவேதா.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சென்னையில பட்டயக்கிளப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க நாலாவது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566881234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100

0: ஒரு கதை சொல்லிட்ட சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. எப்பவுமே ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும்னா மூணாவது ஒருத்தர் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை ரொம்பவே கோவப்படுத்தணும். அங்க யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம முழிக்கும் போது இந்த ஒரு நபர் அவங்களுக்கு ஹெல்ப்பா ஆறுதலா இருக்கணும். அப்படி ஒரு ஆறுதலா வந்துதான் ராகவ் நட்பை சம்பாதிக்கிறாரு. 89.4 தமிழ் எஃப்எம் காக நிவேதா. எஸ் ராகவ் வந்து என்ன பண்றது, இந்த எம்சி ரெண்டு மூணு நாளா பேசவே இல்லையே, இந்த ஈவெண்ட் பத்தின எவ்வளவு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு ஒரு நாள் கோவமா கால் பண்றாங்க. அந்த நேரத்துல நிலா ரொம்ப வருத்தமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. பிகாஸ் அவங்க ஒரு கம்பெனியில ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் ஷீ இஸ் டூயிங் திஸ் எம்சி ஆஸ் அ பார்ட் டைமர். ஸோ அப்படியே ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டிஎல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த டிஎல் இவங்களை ரொம்பவே போட்டு டார்ச்சர் பண்றது, அதாவது வேலையை சரியா பார்க்கலன்னு சொல்றது, இவங்க வேலை மேலேயே குத்த கண்டுபிடிக்கிறது, இது எல்லா இடங்களிலும் இருக்கிறதா. அந்த மாதிரி ஒரு நாள் டிஎல்லுடைய ஒரு சண்டைனால மூட் ஆஃப்ல வேலை போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் தான் ராகவ் கால் பண்ணி, என்னங்க இன்னும் நாலு நாளில் வந்து எம்சி வச்சுட்டு நீங்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்க, என்னுடைய மெசேஜஸ்க்கு நீங்கள் ரிப்ளையே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது கடக்கடையான அழுதுடுறாங்க. அழுத உடனே சாரி ஐம் சாரின்னு இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்து தப்பான நேரத்தில் கால் பண்ணிட்டேனும்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் சரியான நேரத்தில் தான் கால் பண்ணியிருக்கீங்க, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலான்னு சொல்லும்போது என்ன பிரச்சனை சொல்லுங்க, இஃப் ஐ கேன் ஹெல்ப் யூ நான் கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறார். அப்படி டிஎல்லோட இருக்கிற பிரச்சனையை ராகவ் கிட்ட பகிர்றாங்க. அப்படி பகிரும்போது ராகவ் சொல்ற விஷயம், இங்க பாருங்க எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க, அதுக்குன்னு அழுது புலம்பி நம்ம வாழ்க்கைய நம்ம வாழாம இருக்க முடியுமா. இப்படி அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் பில்டாகி கொஞ்சம் கொஞ்சமா நிலாவும் பெட்டர் ஆகுறா. சோ இதன் மூலமா அவங்க நட்பும் அங்க ஆரம்பமாகுது.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. இப்போ ராகவும் நிலாவும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. 89.4 தமிழ் எஃப்எம்காக ஆர்ஜி நிவேதா ஹைதராபாத்ல ஒரு நல்ல கம்பெனியில மார்க்கெட்டிங் டீம் லீடா இருக்கிறாரு ராகவ். அதே ஹைதராபாத்ல ஒரு ஐடி கம்பெனியில ஜூனியர் டெவலப்பரா இருக்கிறாங்க நிலா. அது போக பார்ட் டைமா எம்சி எல்லாம் பண்றாங்க. அப்படி ஒரு பழக்கத்தின் பேர்ல தான் ராகவும் அறிமுகமாக்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் மொழி தெரியாத இந்த ஊர்ல தமிழும் தெரியுது, இங்கிலீஷும் தெரியுது, ஹிந்தியும் கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்றதுனால ஹைதராபாத்ல ஓடுது. இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க தமிழ் இல்லைங்கிறனாலையும் தமிழ்ல பேசுறதுக்கு ஆட்கள் கிடைக்கும் போது அப்பா அலாதியான திருப்தி அப்படின்னுதான். புலம்பல்களை தமிழ்ல கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லேனும் போதுதான் ராகவ் கூப்பிடுறாரு. அப்படிதான் அந்த நட்பும் டெவலப் ஆகுது. என்னதான் நட்பு இப்போ டெவலப் ஆயிருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ப்ரொஃபஷனல் வேக்காக கனெக்ட் ஆனவங்க இல்லையா. அப்போ இந்த எம்சி தன்னுடைய எம்சி வேலையை பாக்குற வரைக்கும் தேவையற்ற கான்வர்சேஷன்ஸ அவாய்ட் பண்ணுன்னு பர்பஸாவே ரொம்ப பார்த்து பார்த்து தான் பழகிறாரு ராகவ். ஆனா நிலாவுக்கு இந்த இடத்துல தேவைப்படுறது ஒரு ஆறுதலான நட்பு. அந்த நட்பும் தமிழ்ல இருக்கணும். அதுதான் ராகவ் கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்களால புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் இன் அ வே வி ஆர் ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். கோழி
1: வெடக்கோழி. சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566 81234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me, RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இப்போ எம்சி ஹோஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ராகவும் நிலாவும் அதை விட அதிகமான நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஆனா ராகவுக்குள்ள ஒரு காதல் இருக்காங்க. 89.4 தமிழ் எஃப்எம்காக ஆர்ஜி நிவேதா. எஸ், ராகவும் அந்த ஈவெண்ட் எப்படா முடியும்னு காத்திருந்து நான் உங்களை வெளில கூட்டிட்டு போலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்களும் ஓ போலாமே அப்படின்னு வெளியில போகி அப்போதான் மனசு விட்டு எல்லா விஷயங்களையும் பேசுறாங்க. நிலா, எங்க தமிழ்ல பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லாம நான் தவிச்ச தவிப்பு இருக்கு, உங்களால புரிஞ்சுக்கவே முடியாதுங்கன்னு சொல்றாங்க. நீங்க தமிழ்ல பேசணும், நிறைய பேசணும்னு தான் நானும் காத்திருக்கேன். ஆனா நம்ம ஈவென்ட் முடிகிற வரைக்கும் உங்களை நான் கூட்டிட்டு போக முடியாதுங்க வெளியில, அப்புறம் தப்பாயிடும் இல்லையா, அதுக்காக தான் வேலை முடியட்டும்னு காத்திருந்தேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி பேசி அந்த அந்த நாள் அந்த டின்னர் முடிகிற வரைக்கும் காத்திருக்கிறாரு ராகவ். டின்னர் முடிஞ்ச கையோட வீட்டில் ட்ராப் பண்ணுற வழியில, ஆமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, நீங்க சிங்கிளான்னு கேட்குறாரு. நான் சிங்கிள் தான் ஒரு 4 வருஷமான்றாங்க. ஏன், என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை செட் ஆகலை, பிரிஞ்சிட்டோம். அதுக்கு பிறகு இங்க இருக்கிற எந்த பசங்களும் எனக்கு பிடிக்கல, நான் காதலிச்சா ஒரு தமிழ் பையனை தான் காதலிப்பேன், அந்த முடிவோட இருந்தேன். இது வரைக்கும் யாரையும் பார்க்கல, நான் பார்த்த ஒரே தமிழ் பையன் நீங்க தானுங்களே அப்படின்னு சொன்னதும் ராகவ், நானும் காத்திருந்தேன் ஒரு தமிழ் பெண்ணுக்காக, இன்னைக்கு தான் கண்ணில் பட்டிருக்காங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதும் தான் she understood that he really likes her. இப்போ என்ன பதில் சொல்லுவாங்க, ஏன்னா இப்போதான் பார்த்துருக்காங்க, உடனே சொல்ல முடியுமா? ஆனாலும் அன்னைக்கு அந்த டின்னர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்கு மனசு விட்டு நிறைய பேசும்போது ராகவே அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் நிலாவால உடனே எஸ் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எல்லாம் அவ இல்ல. ஷி வாண்ட் டைம், ஷி டோல்ட் ஹிம் எனக்கு டைம் வேணும், கிவ் மீ சம் டைம்.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: We'll be back after a short commercial break.
1: சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566681234.
1: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் Golden Diamonds, Karama Center, Dubai, powered by Altavasul Group of Companies.
3: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்.
1: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
2: கால் 0566681234.
4: ALD Properties in 4th ஆண்டு

0: புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ் எஃப்எம்ல

0: ஒரு கதை சொல்லிட்டேன் சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. சில நேரம் பசங்களால டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியுது, ஆனா பெண்களால எடுக்க முடியறது இல்லல்ல. அதே மாதிரிதான் ராகவ் அன்னைக்குதான் அந்த பொண்ணோட வெளியில போயிருக்காரு. ஒரு டின்னர் டேட்டுக்குள்ள அந்த ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள அந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சிருச்சுங்கிறத அவர் முடிவு பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காவும் ஆயிட்டாரு. ஆனா நிலாவால இது எல்லாத்தையும் நம்ப கூட முடியல. நம்ம ஒரு பையனை பார்த்தோம், நல்லாதான் இருக்கான், நல்ல வேலையிலயும் இருக்கிறான். ஆனா அதுக்குன்னு உடனே சொல்லிட முடியுமா? நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். இந்த யோசனைகள் அவளுக்குள்ள போயிட்டே இருக்கு. அவ உடனே எங்க, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கவா, கொஞ்ச நாள் பார்த்தோம், இனி நம்ம பேசுவோம், இனி நம்ம பழகுவோம், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்போம், ஒருவேளை அதுக்கு நடுவுல பிடிக்காம போனா பேசி பிரிஞ்சிருவோம், என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போது, நீங்க எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோங்க, எனக்கு நான் ஷோரா இருக்கேன், என் மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனா நீங்க எவ்வளவு டைம் எடுத்தாலும் அதுக்காக காத்திருக்க நான் தயார் அப்படிங்கறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு ராகவ் சொல்றாரு. பசங்க பேசுறதுல ஸ்மார்ட் தான். இதெல்லாம் யோசிச்சு நிலா, சரி நான் டைம் எடுத்துக்கிறேன், அந்த டைம் எவ்வளவுனாலும் நீங்க வெயிட் பண்ணும், நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா எனக்கு ஓகேன்னு சொல்லி அவ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். திங்க் பண்ணி ஒரு விஷயம் அவளுக்கு புரியுது. இப்ப வரைக்கும் அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஆனா நாளைக்கு, ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல எல்லாமே ஜாலியா, ஸ்வீட்டா, கியூட்டா, லவ்லியா தான் இருக்கும், பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் வரும். ஆனா அதுக்கப்புறம் எங்கேயாவது போயிடுச்சுன்னா அந்த பட்டர்ஃபிளை, இந்த பயத்திலேயே நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. காலங்களும் கிடக்குது, 4 வாரம் தினமும் சந்திக்கிறாங்க, வெள்ள போறாங்க. ஆனா லவ் மட்டும் சொல்லல நிலா. அடுத்து என்ன நடக்கும்? Stay tuned to 89.4 தமிழ் FM with me, RJ Niveda. You are listening.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். கோழி
1: வெடக்கோழி. சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566-81234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு, ஆனா அது காதல் தானான்னு தெரியறதுக்கு நமக்கு நாட்கள் தேவைப்படுது. அப்படி நிலாவுக்கும் நாட்கள் தேவைப்பட்டுச்சு. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு பிரச்சனையும் வருது. 89.4

போர் தமிழ் எஃப்எம் வித் மீ ஆர்ஜன வேதா. என்ன பிரச்சனை? வேற ஒன்றும் இல்லை, நிலாவால் இங்கே தொடர முடியாது, ஹைதராபாத்தில் கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் ராகவ் ஹைதராபாத்தில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறான், அவனால் வேறொரு சிட்டி பற்றி திங்க் கூட பண்ணி பார்க்க முடியாது. இந்த முடிவு என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போதான் நிலாக்குள்ள காதலே மலர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மூணு நாலு வாரத்தில் தினமும் வழியில் போகி நிறைய விஷயங்களை பார்த்து, ராகவுடைய பேச்சு, அவனுடைய மேனர்ஸ், அவன் நடந்துக்கிற விதம், தன்னை பார்த்துக்கிற விதம், இது எல்லாத்தையும் வச்சு அவளால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியுது, அவளுக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு. ஆனால் அடுத்த மூணு வாரத்தில் ஹைதராபாத்தை காலி பண்ணி சென்னைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவள் தள்ளப்படுறான். இதை எல்லாத்தையும் கொண்டு போய் சொன்ன செகண்ட் இது வேலைக்காகாதுன்னு தான் ராகவ் சொல்லுவாருங்கிற நம்பிக்கையோடையும் அந்த பயத்தோடையும் இதை எடுத்துட்டு போய் ராகவ் கிட்ட சொல்றான். What do you think Raghav would have said? பாத்துக்கலாமா, என்ன இப்போ லாங் டிஸ்டன்ஸா, அவ்வளவுதானே, எவ்வளவோ பார்த்தாச்சு அப்படின்னு. மீண்டும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தொடர போகுதுன்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா அதான் இல்ல. ராகவ், நான் கூட சென்னைக்கு வரேன். எஸ், நான் இங்க ஒரு நல்ல பிளேஸ்ல தான் இருக்கேன். ஆனா ஐ நோ ஐ கேன் கெட் அ பெட்டர் பொசிஷன் இன் சென்னை. சோ வி ஆர் கோயிங் டு பி இன் சென்னை டுகெதர். சோ இந்த லவ் ஸ்டோரி இப்படி ஹைதராபாத்ல இருந்து சென்னையில தொடர்ந்து கண்டினியூ ஆக போகுது. உங்க காதல் கதை எங்க ஆரம்பிச்சது, இப்போ எங்க இருக்கு அப்படிங்கறத 89.4 தமிழ் எஃப்எம் உடைய சோசியல் மீடியா பேஜஸ் ஆன இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல சொல்லுங்க. ஆல்சோ ஆர்ஜி நிவேதாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் ஃபேஸ்புக் பக்கத்திலையும் சொல்லுங்க. அண்ட் உங்க கதைகளை 0502528940 நம்ம தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். டேக் கேர்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
2: Hey, finally it's happening.
3: It's happening.
4: It's happening.
2: Yeah!
5: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
6: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndu kondadunga.
5: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
8: கோழி வெடக்கோழி.
5: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
6: கால் 0566681234.
5: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
9: VNCT Global இன் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ் 20 lakhs to 40 lakhs வரைக்கும் பிரைஸ் டிஸ்கவுண்ட்.
10: சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில அப் டு 40 lakhs பிரைஸ் டிஸ்கவுண்டோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. எஸ், 2BHK-க்கு 20 lakhs டிஸ்கவுண்ட், 3BHK-க்கு 30 lakhs டிஸ்கவுண்ட் அண்ட் 4BHK-க்கு 40 lakhs டிஸ்கவுண்ட். கூடவே 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல் சப்போர்ட்.
9: இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவென்ட் கமிங் சண்டே July 19th, Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111. 054-767-3111. 1 lakh illa, 2 lakhs illa, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
11: Chennai Porurla SS Hyderabad Biryani open pandrappo oru tharramana sambhavam nadandhuchu.
12: Nyabagam irukka?
13: Nyabagam irukku.
12: Adhe maari
11: Dubai la nadakka pogudhu. SS Bucket Biryani thannudaiya 4th kilaiya Therala July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.
14: செழித்தையும் தமிழே ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். You are listening to

0: We'll be back after a short commercial break.
1: சென்னையில பட்டைய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க நாலாவது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566-81234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: Changing lifestyle and food habits ala gastritis constipation madri serimana prachanegal ungalku iruka appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtrade Ayurveda Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
4: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்
1: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 ஜூலை அவங்க நாலாவது பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிடாதீங்க.
2: கால் 0566-81234.

0: சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
3: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: ALD ப்ராப்பர்ட்டி 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646. சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566-81234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: You're rocking with the DJ that keeps the hits coming.
0: Love தமிழ்.

0: hot explosive mix.
1: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.
2: எங்கே என் மிஸ்ஸொருத்தி என்னுள் நெஞ்சில் தீ கொளுத்தி சொல்லாமல் சென்றொருத்தி எங்கே எடி
3: செக் 1 2 3

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். சென்னையில பட்டயக்கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566-81234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
4: தொடர்புகளுக்கு 0555-241-536 அல்லது yaalkalviyagam.com.
0: சென்னையில பட்டயக்கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566-81234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
5: தமிழ் 89.4. 91 போடு.

0: sve se bude, eto ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதவிட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: 89.4. We'll be back after a short commercial break.
5: Hi Malini, I'm Krishnan. Neither
6: தெரியுமா at Ayurtreat Ayurveda Dubai Silicon Oasis and DIP 1 Dubai
7: Chennai Porurla SS Hyderabad Biryani open pandrappo oru tharamana sambhavam nadandichu
8: nyabagam iruka
6: nyabagam irukku
8: adhe mari
7: Dubai la nadakka pogudhu SS Bucket Biryani thannudaiya naangavathu kilaiya Therala July 19th grand ah open panna poranga inaugural offer ah rendu chicken biryani vaangina oru chicken biryani free call 0566681234
1: You are listening to Club Tamil only on 89.9

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது.

0: மார்க்கெட் பிரியாணி தன்னுடைய நான்காவது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. VNCT குளோபலின் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ் 20 lakhs to 40 lakhs வரைக்கும் பிரைஸ் டிஸ்கவுண்ட்.
1: சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ECR, OMR, போரூர், கம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில அப் டு 40 lakhs பிரைஸ் டிஸ்கவுண்டோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. எஸ், 2BHK-க்கு 20 lakhs டிஸ்கவுண்ட், 3BHK-க்கு 30 lakhs டிஸ்கவுண்ட் அண்ட் 4BHK-க்கு 40 lakhs டிஸ்கவுண்ட். கூடவே 15 years ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல் சப்போர்ட்.
0: இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவெண்ட் கமிங் சண்டே ஜூலை 19th, சண்டே 10 AM to 8 PM பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன்ல நடக்கவிருக்கு. கால் 0547673111, 0547673111. 1 lakh இல்ல 2 lakhs இல்லங்க, 20 lakhs to 40 lakhs சூப்பர் டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் வில்லா ப்ராஜெக்ட்ஸ். சென்னையில பட்டயக்கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566-81234.
0: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: You are listening to Club Tamil, only on 89.4 Tamil FM.
2: Rocking with the best.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: என் நெஞ்சில் குடி இருக்கும்.
3: Hey, finally it's happening.
4: It's happening.
5: It's happening.
3: Yeah!
6: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
7: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
6: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன். 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
7: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
9: கோழி வெடக்கோழி.
6: சென்னையில பட்டயக்கிளப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
7: கால் 0566681234.
6: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
10: டேய் என்ன சொல்ற?
6: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரகாம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகாம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகாம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரகாம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
7: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
11: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சே, ஞாபகம் இருக்கா?
7: ஞாபகம் இருக்கு.
11: அதே மாதிரி
6: துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234. மேடம் ஒரு நிமிஷம்.
12: எஸ்.
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
12: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
12: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
12: எது, மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
12: ஓ மை காட், யார வர?
6: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
12: டாம் இட்.
8: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
12: கூழாங்கல்லு அப்படிங்க.

0: We'll be back after a short commercial break.
1: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 0566681234. அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the Alansari Exchange app now.
1: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 0566681234.
4: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
2: சென்னையில பட்டய கிளப்புற எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566681234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
5: You're listening to Club Tamil on

0: and she just love me.
1: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்குற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15%.

0: 10% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ். ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் லூகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: கோழி வெட கோழி.
3: சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566 81234.
3: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
5: VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
6: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai's up to 40 lakhs price discount order unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
7: In the discount sale event coming Sunday July 19th, Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergerman. Call 054-767-3111. 054-767-3111. 1 lakh illa, 2 lakhs illa, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
8: Hi Malini, I'm Krishnan. Neither...
3: சொல்லியாகணும்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM.
3: காதல் என் காதல், அது கண்ணீரில போச்சு, அது போச்சு அட தண்ணீரில.
4: மச்சி விட்றா,
3: ஏய் உன்னை பாட விட்றா, நான் பாடியே தீர்வேன்.
4: சரி பாடித்தோலை.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: You're rocking with the DJ that keeps the hits coming.
0: Love Tamil on 89.4 Tamil FM.
2: போச்சு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோழி வெடக்கோழி.
3: சென்னையில பட்டயக்கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566-8-1234.
3: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
5: ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
6: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
4: கால் 0566-8-1234.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: 91 போடு.
10: 90s not out.
3: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
3: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
4: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
2: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566-81234.
2: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
5: You are listening to Club Tamil only on 89.4.

0: கொஞ்சம் நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும்.

0: से कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर ஜஸ்ஸா
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா
4: 89.4 ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும்.
6: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
7: கால் 05666 81234.
8: VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
9: Chennai oda top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
8: In the discount sale event coming Sunday July 19th, Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111. 054-767-3111. 1 lakh illa, 2 lakhs illa, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
6: Chennai Porur la SS Hyderabad Biryani open pandrappo oru tharamana sambhavam nadandhuchu. Nyabagam iruka?
10: Nyabagam irukku.
6: Adhe maari Dubai la nadakka pogudhu. SS Bucket Biryani thannudaiya 4th kilaya Therala July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05666 81234.
11: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய்

0: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: You're rocking with the DJ that keeps the hits coming.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: You are listening to Club Tamil only on 89.4.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: Hey, finally it's happening.
2: It's happening.
3: It's happening.
1: Yeah.
4: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
5: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondadunga.
6: July 23rd thedi mudal Ameeraga thirayarangugalil Jananayagan 89.4 Tamil FM oda radio and social media contest la kalandukittu Jananayagan thiraipadathukana couple passes win pannunga.
7: Distributed by Fars Film, energized by 89.4 Tamil FM.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
9: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
10: ஞாபகம் இருக்கு.
9: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
11: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
6: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
10: தொடர்புகளுக்கு 0555-241-1316 அல்லது yaalkalviyagam.com.
6: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
10: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
6: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர் by Altavasul Group of Companies.
12: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்.
6: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
10: கால் 0566-81234.
13: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
14: ஆனா எனக்கு கிடைச்சது
15: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
16: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கும்.
17: எனக்கும் தான் ஒரு தீர்க்கான
18: பாய்.
6: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
19: You are listening to Club Tamil only on 89.4.

0: We'll be back after a short commercial break.
1: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய நான்காவது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
3: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
1: VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
4: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pammal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
1: In the discount sale event coming Sunday July 19th, Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergerman. Call 054-767-3111. 054-767-3111. 1 lakh illa, 2 lakhs illa, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects. Chennai Porurla SS Hyderabad Biryani open pandrappo oru tharamana sambhavam nadandhuchu, nyabagam irukka?
2: Nyabagam irukku.
1: Adhe maari Dubai la nadakka pogudhu. SS Bucket Biryani thannudaiya naangavathu kilaiya Therala July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
5: You're rocking with the DJ that kicks.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
8: ஞாபகம் இருக்கு.
7: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
9: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா.

0: சென்னையில பட்டயக்கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566681234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும்
3: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
7: We are about to take it back. You are listening to Club Tamil only on 89.4.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இது சொல்லியாகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிராதீங்க.
4: கால் 05666 81234.
5: Break it off another hot explosive mix.
6: You're listening to Club Tamil on 89.

0: We'll be back after a short commercial break.
1: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
3: You are listening to Club Tamil only on 89.5.

0: மாப்பிள கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா?
1: ஒரு ஃபுல்லே சொல்லுவோம்.
2: இதுதான்டா நட்பு கலகு.
3: கண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
4: அர்த்தமாயிட்டாச்சா? 89.4
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை
7: சொல்லியாக
8: தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.
9: செழித்தையும் தமிழை.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: You're rocking with the DJ that keeps the hits coming.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: டோமரே டப்ஸா டோமே.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். You are listening to Club Tamil only on 89.4.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க நாலாவது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566-81234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
4: Break it off for another hot explosive mix.
5: You're listening to Club Tamil on 89.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை
4: சொல்லியாகணும்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Break it off another hot explosive mix.
2: You're listening to Club Tamil on 89.4 தமிழ் FM.
3: Yeah. டே தம்பி, அந்த ஐஸ் போட்டோ எடுத்து கொடு. இந்த பூமிக்கு முதல் வணக்கம், ரசிக மகாஜனங்களுக்கும் வணக்கங்கள். சமயம் ஏழாக சாயந்தரம் நீராக குளிர்ந்த காத்தே சிலித்து சிறகடிக்குதே. ஒரு பக்கம் மனசுல தாசு மாமா, மறுபக்கம் நேர்மையுள்ள இளவரசன் மேல ஒரு ஆசைதாமா. எந்த ரமோலா டான்சிங் பார்ட்டி என்றும் அழியாதது.
4: இன்னும் இனுக்க வைக்கலாமா?
5: ஏ ரமோலா, இந்த பிள்ளைக்கும் சேலை கட்டி உள்ளான்ல,

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay pandi, Trichy oda prime spotle unga plotta book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Alan Sari Exchange app uriya panavani piece, Spider-Man PlayStation 5 bundle win pannunga. Valid until August 22nd.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
5: You are listening to Club Tamil only on 89.4.

0: கண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: 89.4 We'll be back after a short commercial break.
2: Hi Malini, I'm Krishnan. Neither
3: சொல்லியாகணும்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மேடம் ஒரு நிமிஷம். எஸ் தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4 ஹா
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதான் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வர?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அடிங்க.
0: About to take it back. You are listening to Club Tamil only on 89.4.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சென்னையில பட்டைய கிளப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566681234.
1: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, Daddy. I need this. Back now, Nano, US, Lakuda. Adefam, Daddy.

0: Te se bude, eto ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
1: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.

0: என்ன நான் சொல்றது?
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

பண்ற சிவா. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.